தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்கடத்தக்கதும் தத்தக்க